தபிரே ஆர்கே சத்யஜித் ஆர்கே சத்யஜிதா மதி ஜுங்காம் சங்கீதா டிவின சக்ப மற்றும் இசை செய்ரிங்ப சங்லாக்பம் அஜோ சர்மா மதங்க முக் தபிரசி ஒய்னாம் சஞ்சன் டிவின சக்ப மற்றும் இசை நுங்ஷிபாவ் ஹாய்ப தோற்றுங்கை செய்ரிங்ப நொங்மாய்தேம் கிரண் தபிரசி

தவிர ஜேஜாங் பி அமதி மப்பாங்க சக்பா கரம் மதம் இசை மதங்க நமும் தவிரசி டி எஸ் தும்பு அமதி மப்பாங்க சக்பா மரம் லஷோல் இசை.